0: மந்தாரம் ரேர் வித் தரங்கா. மந்தாரம் ரேர், மந்தாரம் ரேர்.
1: Vitrak Neve, make a DJ attack the cock.
2: Hey, don't stop. Remix.

0: மந்தாரம் ரே வித் தரங்கா. மந்தாரம் ரே, மந்தாரம் ரே.
1: ஓ தரங்கா, மகே ரத சாட்சி மாங்க அவங்கோ மாதிரிலங்க திவி தேவினி கொட்டு ரகனகிய மாமா உங்க வெளாவட ஜீவிதே விந்தன விந்தேவா ஏத் மகே ரத சாட்சிய மட்ட அவங்கை சுஜா.